0: Oh, Sai Muruga, every event in our lives is orchestrated by your divine will alone. Even if the world calls our devotion a mere imagination, the joy of loving you is the eternal truth we know. We stand and walk in this world only by your grace.
1: ஒவ்வொரு சம்பவமும் உன்னாலேயே அரங்கேறுகிறது. ஓ சாயிநாதனே, எங்கள் பக்தியை கற்பனை என்று உலகம் சொன்னாலும் கூட உன்னை நேசிப்பதே எங்களின் ஒரே ஆனந்தம். நாங்கள் நிற்பதும் நடப்பதும் உன் திருவருளால் மட்டுமே சுவாமி.

0: தி பியூட்டிஃபுல் டவுன் ஆஃப் ஸ்ரீவில்லிபுத்தூர், பெரியாழ்வார் ஸ்பெண்ட் ஹிஸ் லைஃப் இன் புஷ்ப சேவா, மெயின்டைனிங் அ பியூட்டிஃபுல் கார்டன் டு ஆஃபர் ஃப்ரெஷ் கார்லண்ட்ஸ் டு லார்ட் பட்டபத்ர சாயி, ஹூ ரிசைட்ஸ் இன் த டெம்பிள் தேர்.
1: Born as Vishnu Chittar, his devotion was truly unique. While the world usually prays to God for blessings, Vishnu Chittar felt such strong love that he saw himself as a parent to the Lord. Fearing for the Almighty's well-being, he sang a song of protection and long life to God himself, thus gaining the name Periyalvar. The immortal verses of Pallandu, where the devotee blesses the divine.